0: இருக்கணும்.
1: ஹலோ, காக்மினியா பிரணிமாயர். Оператор УВП-76, самый натуральный засранец.